சம்பிஷத வசனம் சுப்ரசன்னம் த்ரிநேத்ரம் அஸ்தாவ்ஜாவ்யாம் பதுகமனிஷம் சூலகடகம் ததானம் ஹஸ்தாம்பூஜயுகஸ்த கும்பயுகலாத் உத்ருத்ய தோயம் சிரஹ சிஞ்சந்தம் கரயோர்யுகேன தததம் ஸ்வாங்கேஸ கும்பௌ கரௌ ஆக்ஷஸ்ரக் மிருகஹஸ்தமம் புஜகதம் மூர்தஸ்த சந்திரம் சவத் பியூஷோன்னதனும் பஜேஸ கிரிஜம் மிருத்துஞ்சயம் த்ர்யம்பகம் ஜகத் குரு நமஸ்துவ்யம் சிவாய.